கர்த்தா கர்த்தா கர்த்தா தர்ணி திருத்தா அமதேஸ்வர பரமேஸ்வர கர்த்தா கர்த்தா அமிர்தா அமிர்த அஜபா கர்த்தா அமிர்தா ஆமிர்த நர்நாயக கலகாயக விஸ்வம்பர கருணால நிரபநாயக சரப்பாயக பஞ்சன அருகஞ்சன ரபதாபன ஜப ஜாபன கலங்கிருத்த சர்வாகிருத்த கர்த்தா கர ஹர்த்தார பரமாத்தம சர்வாத்தம ஆத்தம் பாச ஜாஸ்க ஜாச புஜாங்க பிரியாத் சந்த நமோ சூர்ஜ சூர்ஜே நமோ சந்திர சந்திரே நமோ ராஜராஜே நமோ இந்திர இந்திரே நமோ அந்தகாரே நமோ தேஜ் தேஜே நமோ பிருந்த பிருந்தே நமோ பீஜ பீஜே நமோ ராசங் தாம்சங் சாந்திருப்பே நமோ பரம் தத்தங்க தத்தங் சுரூபே நமோ ஜோக ஜோகே நமோ கியான் கியானே நமோ மந்திர மந்திரே நமோ தியான் தியானே நமோ ஜுத் ஜுதே நமோ கியான் கியானே போஜ போஜே நமோ பான பானே நமோ கலஹ கர்த்தா நமோ சாந்திருப்பே நமோ இந்திர இந்திரிய நாதங் பிபுதே கலங்கார் உபேலங்கார் அலங்கே நமோ ஆஸ் ஆசே நமோ பாங்க பங்கே பங்கி சுருப்பே அரங்கிய நாமேதர் பங்கீதர் காலே அரங்கிய காமே ஏக ஸ்ரீ சாந்த அஜாய அலாய அபய அபய அபு அஜு அநாச அகாஸ் அகாஞ்ச அபஞ்ச அலக அபாக அகால் தயால் அலேக பேக அநாம் அகாம் அகஹ அட்டா அநாத்தே பிரமாத்தே அஜோனி அமோனி நரகே நரங்கே நருப்பே நரேகே அகர்மங் அபர்ம அகஞ்சே அலேகே புஜாங்க பிரியாத் சாந்த நமஸ்துல் பிரணாமே சமஸ்துல் பிரணாசே அகஞ்சுல் அநாமே சமஸ்துல் நிவாசே நிர்காமங் பிபூதே சமஸ்தல் சுரூப்பே குகர்மங் பிரணாசி சுதர்மங் பிபூதே சதா சச்சதானந்த சத்ரங் பிரணாசி கரீமுல் கனிந்தா சமஸ்தல் நிவாசி அஜாய பிபூதே கஜாய கரீமே ஹரியங் கரியங் கரீமுல் ரஹீமே சதுர்ச்சக்கரவர்த்தி சதுர்ச்சக்கர புகுதே சுயங் பவ சுபங் சர்வதா சர்வஜுக்தே துகாரங் பிரணாசி தயாலங் சுரூபே சதா அங்க சங்கே அபங்கங் பிபூதே சதுர்சக்கரவர்த்தி சதுர்சக்கர புகுதே